0: ஃபோன் பாயிண்ட் சங்க சதை ரிவார்டட்.
1: ரங் பஹார்
2: வர்ஜர் சங்கை உபஹாரை உபஹார் பம்பர் மால் யமஹா ரேசியார்
1: வர்ஜர் பென்சே ஹர் ரங் அனுஹோஸ்டா லக்கி ட்ரா மார்ஃபத் யமஹா ரேசியார் 125 ஸ்கூட்டர் பம்பர் உபஹார் ஜித்னே மௌகா பவுனுஹோஸ்
2: சாதே 65 இன்ச் கு ஸ்மார்ட் டிவி ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மெஷின் லகாயே 350 வந்தா பெடி ஆகர்ஷக உபஹார ரூபனி
1: ஹர் ரங் காஓ குஷி படாஓ உபஹார் ஜித்னே அவசர் பாஓ வர்ஜர் பென்சே.